பலபுரே பாமுன் மிருங்கனு கப்பா வியாக்கிரமுனு வியாபாதிச்ச சிம்போது அம்மா ஊர்.